0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழை நமக்காக, கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென்று எண்ணி பிழைக்கும் நமக்காக. உலக பொதுவுடைமை, ஏழை எளியவர்களின் உழைப்பு மற்றும் வாழ்க்கையின் யதார்த்த தத்துவங்களை மிக எளிய சொற்களில் கவிஞர் இப்பாடலை நமக்கு தந்துள்ளார். புத்தர், இயேசு, காந்தி போன்ற மகான்கள் அவதரித்ததும், கங்கை காவிரி போன்ற ஆறுகள் பாய்ந்து ஓடுவதும் உழைக்கும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவே சமூக நோக்கத்தோடு எழுதப்பட்ட பாடல். கவிஞர் வாழியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். சந்திரோதயம் திரைப்படத்திற்கு வேண்டி நேயர்களே, காலத்தால் அழியாது புகழ்பெற்ற இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. സ്റ്റേ ട്യൂൺഡ്.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். காதல் என்பது புனிதமானது. தலைவன் தலைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட காதலின் ஆழத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த பாடல். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை. தினம் தினம் வளர்பிறை. நிலவு தூங்கும் நேரம். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி எழுதிய வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய ஒரு மெல்லிசை பாடல். காதலர்கள் பிரிந்தாலும் காதல் ஒருபோதும் பிரிவதில்லை. அந்த உறவு என்பது யாராலும் பிரிக்க முடியாத அளவு உறுதியானது. கீதை போல காதல் மிக புனிதமானது. கோதை நெஞ்சில் ஆடும் சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம். இந்த பாடல் வரிகள் காதலின் ஆழத்தை குறிப்பிடுகிறது. கேட்டுத்தான் பாருங்கள்.

0: ഓർത്തോളജിസ്റ്റ് ഡോക്ടർ ദീപു ആനന്ദ് നിർമ്മൽ,
1: ഡെന്റൽ ഡോക്ടർ നീനു നാരായണ കുറുപ്പ്, ENT ഡോക്ടർ പാർവതി പ്രേമചന്ദ്രൻ,
0: സൈക്യാട്രിസ്റ്റ് മഞ്ജു പീതാംബരൻ,
1: യൂറോളജി ഡോക്ടർ സതീഷ് കുമാർ,
0: അനസ്തേഷ്യ ഡോക്ടർ രവികുമാർ, ഡോക്ടർ സെൻ
1: എന്നീ വിദഗ്ധരുടെ സേവനങ്ങൾ
0: കൂടാതെ 24 മണിക്കൂറും പ്രവർത്തിക്കുന്ന ലാബ്, ഫാർമസി, ബ്ലഡ് സ്റ്റോറേജ് സൗകര്യങ്ങളും.
1: RCPM Hospital, Changankulangara. Contact 8547-025367.
0: 34 വർഷങ്ങളുടെ വിശ്വാസം ആരോഗ്യ പരിചരണത്തിൽ കരുതലിന്റെ കയ്യൊപ്പ്. RCPM Hospital, Changankulangara.
2: വർഷങ്ങളായുള്ള വിശ്വാസനാമം സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ് ഇനി പുതിയ കളക്ഷനുകളോടെ വീണ്ടും നിങ്ങളിലേക്ക്. റെഡിമെയ്ഡ് വെയേഴ്സ്, കുർത്തീസ്, മെൻസ് കിഡ്സ് കളക്ഷൻസ്, പ്രീമിയം ഇന്നർവെയേഴ്സ്, മഫ്തലാൽ ബെഡ്ഷീറ്റുകൾ, ഓണം കളക്ഷൻസ് തുടങ്ങി വൈവിധ്യമാർന്ന വസ്ത്രശേഖരം. പുതിയ ട്രെൻഡ്സ്, പുതിയ കളക്ഷൻസ്. വേഷം ഏതായാലും, സ്റ്റൈൽ എന്തായാലും, എല്ലാത്തിനും ഒറ്റ ഡെസ്റ്റിനേഷൻ സുദർശന. സുദർശന ടെക്സ്റ്റൈൽസ്, 5 കല്ലമോട്, കൊല്ലം.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல், பொட்டு வைத்த முகமும் தலைவியின் முகத்தில் ஜொலிக்கும் பொட்டு, அவளுடைய கூந்தல் மற்றும் புன்னகையை செவ்வானம், பொன்னூஞ்சல், மலர் தோற்றம் போன்ற ஓமைகளால் கவிஞர் வர்ணித்துள்ளார். அவளை பார்த்தவுடன் அவனுக்குள் எழும் கவிதை உள்ளத்தையும், அவளது அழகில் தன்னை மறந்து மயங்கும் காதலனின் மனநிலையும் இப்பாடல் விவரிக்கிறது. பூமியில் மலர்ந்த பூவில் மனம் இல்லை என்று கூறி கலைகளின் அரசியாக அவள் தன்னை தேடி வந்ததாக கற்பனை செய்து கொள்கிறான் தலைவன். சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த இப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் முதன் முதலாக நடிகர் திலகத்துக்கு வேண்டி பாடிய பாடல், மிகவும் புகழ்பெற்ற பாடல். பொட்டு வைத்த முகமோ, கட்டி வைத்த குழலோ, பொன்மணி சரமோ, அந்தி மஞ்சள் நிறமோ, தரையோடு வானம் விளையாடும் கோலம், இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள். இதோ நேயர்களே, பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ഇത് നിങ്ങളുടെ ശബ്ദഭാവനയുടെ കൂട്ടായ്മ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ரேடியோ சாந்தனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். கார்த்திக் மற்றும் ரஞ்சிதா இவர்களுக்கிடையேயான அழகிய காதலை வெளிப்படுத்தும் விதமாக செந்தமிழ் இசையிலும் கிராமிய மெட்டமைப்பிலும் உருவாக்கப்பட்ட பாடல். மணியே மணிக்குயிலே, மாலையிளம் கதிரழகே, குடியே குடிமலரே, குடியிடையின் நடையழகே, தொட்ட இடம் பூமணக்கும், துளிர்கரமோ தொட இனிக்கும், பூமர பாவே நீயடி, இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. நாடோடி தென்றல் திரைப்படத்திற்கு இளையராஜா எழுதிய வரிகளுக்கு இளையராஜாவே இசையமைத்து மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அருமையான பாடல். கண் இமைகளை வருத்த கனவுகளை துரத்தி, என் உயிரிலே ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி போன்ற வாக்கிய அமைப்பு இந்த பாடலின் சிறப்பு ஆகும். பாடலை கேட்டு ரசியுங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്തു പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: ഗർഭകാലം ആഘോഷമാക്കാൻ കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ് ഒരുക്കുന്നു ജനനിമിത്രം പാക്കേജ്. ഗർഭിണികൾക്കായി 4 ആഴ്ച മുതൽ പ്രസവം വരെയുള്ള പ്രത്യേക പാക്കേജുകൾ നിങ്ങൾക്കായി ഒരുക്കുന്നു കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ്. അത്യാധുനിക നിലവാരത്തോടുകൂടി പ്രവർത്തനം ആരംഭിച്ച കിൻഡർ ഹോസ്പിറ്റലിൽ നവജാത ശിശു പരിചരണത്തിനുള്ള Level 3 NICU സേവനങ്ങളും കൂടാതെ ഗൈനക്കോളജി, പീഡിയാട്രിക്സ്, ഫീറ്റൽ മെഡിസിൻ, ജനറൽ മെഡിസിൻ എന്നീ സേവനങ്ങളും ലഭ്യമാണ്. കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് വിളിക്കൂ 7999444880. കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ്, രണ്ടാം കുട്ടി. ലെറ്റ് സെലിബ്രേറ്റ് പ്രഗ്നൻസി വിത്ത് കിൻഡർ ഹോസ്പിറ്റൽസ്.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி, வளம்புரி சங்கை கூட உன் கழுத்து மிஞ்சிதடி வஞ்சி மலரே, காதலின் இயக்கத்தையும் நீலாம்பரி ராகத்தின் இனிமையையும் ஒரு சேர வழங்கும் இனிமையான பாடல். காதலன் தன் காதலியின் அழகையும் தன் மனதில் அவள் ஏற்படுத்திய தாகத்தையும் மிகைப்படுத்தி கவித்துவமாக வர்ணிக்கும் பாடல் இது. அவளுடைய கழுத்து வளம்புரி சங்கு போலவும் அவளது அழகு நிலவின் தங்கையைப் போலவும் ஜொலிக்கிறது. அவள் வசந்த காலம் தங்கும் சோலையாகவும் தாமரையில் அமர்ந்த வண்டுக்கு போதை ஏற்றுவதைப் போலவும் அவள் வெட்கப்பட்டு வளைவதை பார்க்கும்போது அவளை வைகை நதிக்கு ஒப்பிட்டு நாயகன் தன் காதலை வெளிப்படுத்துகிறான். டி ராஜேந்தரின் இசையில் அவரே எழுதி இசையமைத்த பாடலை கேஜே யேசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகா இணைந்து பாடிய பாடல். உறவை காத்த கிளிக்காக இதோ பாடல் நே

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ர

யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வத்ருக் ததா சர்வ பாவ பதாதீதம் போதானந்தம் ஸ்மராம்யஹம். யம் ப்ரஹ்மா வருணேந்திர ருத்ர மருதஃ ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஃ வேதை சாங்கபத க்ரமோபநிஷதைஃ.

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இந்நிகழ்ச்சியின் முதல் பாடல், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக, கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக, மானம் ஒன்றே பெரிதென்று எண்ணி பிழைக்கும் நமக்காக. உலக பொதுவுடைமை, ஏழை எளியவர்களின் உழைப்பு மற்றும் வாழ்க்கையின் யதார்த்த தத்துவங்களை மிக எளிய சொற்களில் கவிஞர் இப்பாடலை நமக்கு தந்துள்ளார். புத்தர், இயேசு, காந்தி போன்ற மகான்கள் அவதரித்ததும், கங்கை காவிரி போன்ற ஆறுகள் பாய்ந்து ஓடுவதும் உழைக்கும் ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவே சமூக நோக்கத்தோடு எழுதப்பட்ட பாடல். கவிஞர் வாழியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன். சந்திரோதயம் திரைப்படத்திற்கு வேண்டி நேயர்களே, காலத்தால் அழியாது புகழ்பெற்ற இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: ജനമനസ്സുകളുടെ നേരിന്റെ ശബ്ദം കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: வணக்கம் நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். காதல் என்பது புனிதமானது. தலைவன் தலைவி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட காதலின் ஆழத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த பாடல். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது. இது ஒரு தொடர்கதை, தினம் தினம் வளர்ப்பிறை. நிலவு தூங்கும் நேரம். குங்குமச்சிமிழ் திரைப்படத்திற்கு கவிஞர் வாலி எழுதிய வரிகளுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய ஒரு மெல்லிசை பாடல். காதலர்கள் பிரிந்தாலும் காதல் ஒருபோதும் பிரிவதில்லை. அந்த உறவு என்பது யாராலும் பிரிக்க முடியாத அளவு உறுதியானது. கீதை போல காதல் மிக புனிதமானது. கோதை நெஞ்சில் ஆடும் சிலுவை போன்றது. வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம். இந்த பாடல் வரிகள் காதலின் ஆழத்தை குறிப்பிடுகிறது. கேட்டுத்தான் பாருங்கள்.

0: നിശബ്ദതയ്ക്ക് ശബ്ദം നൽകാൻ, മനസ്സിനെ ചേർത്തു പിടിക്കാൻ റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொட்டு வைத்த முகமும் தலைவியின் முகத்தில் ஜொலிக்கும் பொட்டு அவளுடைய கூந்தல் மற்றும் புன்னகையை செவ்வானம் பொன்னூஞ்சல் மலர் தோற்றம் போன்ற ஓமைகளால் கவிஞர் வர்ணித்துள்ளார். அவளை பார்த்தவுடன் அவனுக்குள் எழும் கவிதை உள்ளத்தையும் அவளது அழகில் தன்னை மறந்து மயங்கும் காதலனின் மனநிலையும் இப்பாடல் விவரிக்கிறது. பூமியில் மலர்ந்த பூவில் மனம் இல்லை என்று கூறி கலைகளின் அரசியாக அவள் தன்னை தேடி வந்ததாக கற்பனை செய்து கொள்கிறான் தலைவன். சுமதி என் சுந்தரி திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசனின் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த இப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் முதன் முதலாக நடிகர் திலகத்துக்கு வேண்டி பாடிய பாடல் மிகவும் புகழ்பெற்ற பாடல். பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ

தரையோடு வானம் விளையாடும் கோலும், இடையோடு பார்த்தேன் விளையாட கேட்டேன், செவ்வானம் போலே புன்னகை புரிந்தாள். இதோ நேயர்களே, பாடலை கேட்டு மகிழுங்கள்.

வித்துனம் 90.4 FM. Stay tuned. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ரேடியோ சந்தனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

கார்த்திக் மற்றும் ரஞ்சிதா இவர்களுக்கிடையேயான அழகிய காதலை வெளிப்படுத்தும் விதமாக செந்தமிழ் இசையிலும் கிராமிய மெட்டமைப்பிலும் உருவாக்கப்பட்ட பாடல். மணியே மணிக்குயிலே, மாலையிளம் கதிரழகே, குடியே குடிமலரே, குடியிடையின் நடையழகே, தொட்ட இடம் பூமணக்கும், துளிர்கரமோ தொட இனிக்கும், பூமர பாவே நீயடி, இங்கு நான் பாடும் பாமர பாடல் கேளடி. நாடோடி தென்றல் திரைப்படத்திற்கு இளையராஜா எழுதிய வரிகளுக்கு இளையராஜாவே இசையமைத்து மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அருமையான பாடல். கண்ணிமைகளை வருத்த கனவுகளை துரத்தி, என் உயிரிலே ஒருத்தி கண்டபடி என்னை துரத்தி போன்ற வாக்கிய அமைப்பு இந்த பாடலின் சிறப்பு ஆகும். பாடலை கேட்டு ரசியுங்கள்.

0: ശ്രോതാക്കൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നു റേഡിയോ സന്ദനം 90.4 FM. കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ. റേഡിയോ സന്ദനം 90.4 FM.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சாந்த்வனம் 90.4 ஒளிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி, வளம்புரி சங்கை கூட உன் கழுத்து மிஞ்சிதடி வஞ்சி மலரே, காதலின் இயக்கத்தையும் நீலாம்பரி ராகத்தின் இனிமையையும் ஒரு சேர வழங்கும் இனிமையான பாடல். காதலன் தன் காதலியின் அழகையும் தன் மனதில் அவள் ஏற்படுத்திய தாகத்தையும் மிகைப்படுத்தி கவித்துவமாக வர்ணிக்கும் பாடல் இது. அவளுடைய கழுத்து வளம்புரி சங்கு போலவும் அவளது அழகு நிலவின் தங்கையைப் போலவும் ஜொலிக்கிறது. அவள் வசந்த காலம் தங்கும் சோலையாகவும் தாமரையில் அமர்ந்த வண்டுக்கு போதை ஏற்றுவதைப் போலவும் அவள் வெட்கப்பட்டு வளைவதை பார்க்கும்போது அவளை வைகை நதிக்கு ஒப்பிட்டு நாயகன் தன் காதலை வெளிப்படுத்துகிறான். டி ராஜேந்தரின் இசையில் அவரே எழுதி இசையமைத்த பாடலை கேஜே யேசுதாஸ் மற்றும் பி எஸ் சசிரேகா இணைந்து பாடிய பாடல் உறவை காத்த கிளிக்காக இதோ பாடல். நேயர்களே கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.